0: வணக்கம், மை நேம் இஸ் ஜாக்கி ஷெராஃப்.
1: ஜாக்கி ஷெராஃப்
2: ரேடியோ 106.3
0: ஜியோவிந்தாஸ் ஆலிவ் சுனோ ரேடியோ நெட்வொர்க் கத்தார்ஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.